0: 来，真大呢，
1: 好了好了，
0: ஏய் வியாபார சங்கர கல்லவாட்ட முல்லை சூசி புதுரா காடுச்சு
2: யார பாத்தனி
3: தம்மணி தான் சம்சார கிங்கிரி பூச்ச லட்ச லோக சாங்க மிச்ச பாசு பஸ் ஹோட்டல ஹோட்டல
4: தமிழ் ஜாதி ஜாச்சு கி
5: ஆமர் வேதாரி லோக ஜாத்தி ஜூத்த நாய்
0: ஓரே
5: এটা বুঝল বাবু হাত গোড় আখি কান থাকা মানে সব গুটে যাত্রা বাঁচি বাঁচি বাঁচি
3: কেনাকে জাতি করবা কইছি এটা মুই মানু নেই মোর পর আউরি পাঁচটা পুতরা রাজ কলে এটা ন মানলে ই জাতি রইছি
5: তাহলে বুঝল কি রে বাবু মুই পিলা থিলা বেড়ে শুনল কি মঙ্গলা ହେଲେ ଏଇ ଦେଶକୁ ପୁଣି ସାହିବ ମାନେ ପୁଣି ସେତେବେଳେ ଶାସନ କରୁଥିବାର ହେଲେ ସେବେଳେ ଶୁଣିଲୁ କି ଶୁଣିଲୁ କିରେ ବାବୁ ଆମର ଗାଁ ମାନଙ୍କୁ କହି କହିକିରି ବୁଲୁଥିବାର ଏଇ ଜାତି ଜୋତା ଯେତେ ଅଛି ତା ମାନେ କିଛି ନାହିଁ ବୋଲିକି କହୁଥିବାର ବୁଝିଲୁ କି କିଟା ହେଲେ ହ କିଏ ହେଲେ ସେଟା କହୁଛି ବୋଲି କହୁଥିବାର ହ
6: ମହାତ୍ମା ଗାନ୍ଧୀ
5: ଭଲ ମନେ ପକେଇଲୁ ପିଲା ମହାତ୍ମା ଗାନ୍ଧୀ ବୁଝିଲୁ କି ହେଲେ ବୁଝିଲୁ କି ହଉ ନାଇଁ ତ ବୁଝିଲୁ କି ହେଲେ ତାର ପଛେ ପୁଣି ଆମର ଦେଶ ପୁଣି ସ୍ୱାଧୀନ ହେଲା ଶୁଣିଲୁ କି ଶୁକ୍ରା ହେଲେ ତାର ପଛେ ପୁଣି ସେ ଲୋକକୁ ପୁଣି ଲାଛିକିରି ମରିଦେଲେ ମରିଦେଲେ ପୁଣି ଯେ ହେଲେ ମାତ୍ର ଦେଖ ଗୋଟେ କଥା ସେ ଲୋକ ସେବେ କହୁଥିଲା ଏବେ